ஓம் ஸ்ரீ சாய்ராம். சுபாங்க சோபிதானனம் பயார்த்திலோக கல்பகம்

தனாலயம் ஜனாலயம் குணாலயம் நிராமயம் ஸ்மராமி சத்ய சாயிநாதமீஸ்வரம் கிருபாகரம் ஸ்மராமி.

தனாலயம் ஜனாலயம் குணாலயம் நிராமயம் ஸ்மராமி சத்ய சாயிநாதமீஸ்வரம் கிருபாகரம் ஸ்மராமி.